பிக்கிராசி வல சிமுகுமாரே குர்ரோரே வாங்கியா கேஜி கேக்குந்து மாலாபா.